0: தனிதை கடவுள அண்டித்தனை
1: மாடதோ கீரணி மதிலோதாகமே சிலிபி முத்துக்கை சினுக்கு தேனை கை கசி கசி கவி.